0: வானொலி உங்கள் அனைவருக்கும் எமது உளங்கணிந்த வணக்கம். இது மொரிஷஸ் வானொலி. 819 கிலோஸ் மத்தலிகளில் புரட்டாசி மாத கோவிந்தன் விரதத்தினையொட்டி அதிகாலிதோறும் 5:35 மணி முதல் 5:50 மணி வரை ரங்கநாதன் ஆராதனை எனும் சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகின்றது. நிகழ்ச்சியின் உரை, வழிபாடு, பக்தி பாடல் ஆகியவெல்லாம் இடம்பெற உள்ளன. சரி, நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் உரை கேட்பீர்கள். உரையாற்றுபவர் ஐயா அஸ்வின் அவர்கள்.
1: தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பஜ கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா. வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு மழாநாதிபிரான் திருப்பாணாழ்வார் அருளிய 10 பாசுரங்கள் பற்றி நாம் பார்க்க உள்ளோம். அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்று நான் பேசப்போகும் இத்தலைப்பானது நல்ல தலைப்பாக இருக்கிறது. இது 12 ஆழ்வார்களில் ஒருவரான திருப்பாணாழ்வார் அருளி செய்த

பத்து அற்புதமான பாசுரங்களை கொண்ட பிரபந்தம். திருப்பாணாழ்வார் திருவரங்கத்தில் பள்ளி கொண்டிருக்கும் ஸ்ரீ ரங்கநாத பெருமானின் திருமேனி அழகை அனுபவித்து அருளியதே அமலநாதிபிரான். இந்த பத்து பாசுரங்களின் தனிச்சிறப்பு என்னவென்றால், ஆழ்வார் பெருமானின் திருமேனியை திருவடியில் தொடங்கி படிப்படியாக மேலே சென்று திருமுடி வரை அனுபவிக்கிறார். இது வெறும் உடல் அழகை வர்ணிப்பது அல்ல. ஒவ்வொரு திருமேனியும் உறுப்பிலும் பெருமானுடைய அருள், கருணை, காப்பு, பரத்துவம் ஆகியவற்றை ஆழ்வார் அனுபவிக்கிறார். திருப்பாணாழ்வாரின் பெருமை. திருப்பாணாழ்வார் அரங்கனை தவிர வேறு எதையும் விரும்பாதவர். அவருடைய உள்ளமும் கண்களும் சிந்தனையும் அனைத்து அரங்கனிடமே இருந்தன. ஒரு நாள் ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி கோயில் அர்ச்சகர் லோக சரங்க முனிவர் காவேரி நதியில் இருந்து திருமஞ்சனத்திற்காக தண்ணீர் எடுத்து கொண்டு வந்தார். அப்போது திருப்பாணாழ்வார் அரங்கனை நினைத்து காவேரி கரையில் நின்று கொண்டிருந்தார். அர்ச்சகருக்கு வழி தேவைப்பட்டால் ஆழ்வாரை விலகிச் செல்லுமாறு கூறினார். ஆனால் அரங்கனுடைய தியானத்தில் இருந்ததால் அவர் கவனிக்கவில்லை. பின்னர் நடந்த நிகழ்வுகள் மூலம் அரங்கன் தானே திருப்பாணாழ்வாரை தன் சன்னதிக்கு அழைத்ததாக வைணவ மரபு கூறுகிறது. அரங்கனை நேரில் தரிசித்த அந்த தருணமே அமலநாதிபிரான் என்ற பத்து பாசுரங்களுக்காக வெளிப்பட்ட முதல் பாசுரம் திருவடிகள். ஆழ்வார் முதலில் பெருமானுடைய திருவடிகளை தரிசிக்கிறார். அமலநாதிபிரான் அடியாருக்கு என்னை ஆட்படுத்த என்று தொடங்கிறார். அமலன் என்றால் குற்றமற்றவன், தூய்மையானவன். ஆதிபிரான் என்றால் எல்லாவற்றிற்கும் ஆதியான பரம்பொருள். அடியாருக்கு என்னை ஆட்படுத்த என்று கூறுவதன் மூலம் தன்னை பெருமானுடைய அடியார்களின் அடியாராக ஆக்க வேண்டும் என்ற தனது பணிவை வெளிப்படுத்துகிறார். பின்னர் திருக்கமல பாதம் வந்து என் கண்ணின் உள்ளன ஒக்கின்றதோ என்று கூறுகிறார். அரங்கனுடைய தாமரை போன்ற திருவடிகள் தன் கண்களுக்குள் வந்து பதிந்துவிட்டன என்கிறார். இது மிகவும் அழகான பக்தி அனுபவம். பெருமானுடைய திருவடிகளை ஒருபோதும் ஒரு முறையாவது கண்டுவிட்டால் அந்த காட்சி மனதை விட்டு அகலாது. இரண்டாவது பாசுரம் திருவயிறு. அடுத்த பாசுரங்களில் ஆழ்வார் பெருமானுடைய திருமேனியின் அழகை மேல் நோக்கி அனுபவிக்கிறார். அரங்கனுடைய திருமேனி கருமேகத்தை போன்ற அழகனுடன் விளங்குகிறது. அந்த திருமேனியை பார்க்கும்போது உலகின் அழகுகள் அனைத்தும் சிறியதாக தோன்றுகின்றன. பெருமானுடைய வயிற்றில் எண்ணற்ற உலகங்கள் அடங்கியுள்ளன என்ற தத்துவத்தையும் நாம் நினைவு கூறலாம். எல்லா உயிர்களுக்கும் ஆதாரமாக இருப்பவன் அரங்கன். அவனிடமிருந்தே உலகம் தோன்றுகின்றது, அவனிடமிருந்தே உலகம் நிலைக்கின்றது. மூன்றாவது பாசுரம் திருநபி. அடுத்த ஆழ்வார் பெருமானுடைய திருநாபியை அனுபவிக்கிறார். பெருமானுடைய நாபி தாமரையில் இருந்து பிரம்ம தோன்றினார் என்பது வைணவ சமயத்தின் முக்கியமான தத்துவம். எனவே அந்த திருநாபி படைப்பின் ஆதாரமாக கருதப்படுகிறது. ஒரு சிறிய தாமரை மலரில் இருந்து படைப்பின் தலைவனாக பிரம்மன் தோன்றுகிறார். இதன் மூலம் நாம் காணும் இந்த பெரிய பிரபஞ்சத்திற்கு ஒரு தெய்வீக ஆதாரம் இருக்கிறது என்பதை ஆழ்வார் நமக்கு உணர்த்துகிறார். நான்காவது பாசுரம் திருமார்பு. அடுத்து ஆழ்வார் பெருமானுடைய திருமார்பை அனுபவிக்கிறார். ஸ்ரீ ரங்கநாதரின் திருமார்பில் திருமகள் மகாலட்சுமி எருந்து அருளி இருக்கிறார். இதனால்

பெருமானுடைய திருமார்பு கருணையின் இருப்பிடமாக விளங்குகிறது. பெருமானிடம் சரணடைந்தவர்களுக்கு தாயாயினின் பரிந்துரையும் கருணையும் கிடைக்கும் என்ற வைணவ நம்பிக்கை இங்கு நினைவுக்கு வருகிறது. அரங்கனுடைய திருமார்பை நினைக்கும் போது நமக்கு பாதுகாப்பும் நம்பிக்கையும் ஏற்படுகிறது. ஐந்தாம் பாசுரம் திருக்கைகள். அடுத்து ஆழ்வார் பெருமானுடைய திருக்கைகளையும் அவற்றில் விளங்கும் திவ்ய ஆயுதங்களையும் அனுபவிக்கிறார். பெருமானுடைய கைகளில் சங்கு சக்கரம் போன்ற ஆயுதங்கள் உள்ளன. சக்கரம் தீமையை அழிப்பதை குறிப்பிடுகிறது. சங்கு பக்தர்களுக்கு நம்பிக்கையும் அருளையும் அளிப்பதாக கருதப்படுகிறது. அந்த திருக்கைகள் பக்தர்கள் காப்பாற்றுவதற்கு எப்போதும் தயாராக இருக்கின்றன என்று உணர்த்துகிறது. எனவே அரங்கனுடைய திருக்கைகளில் நினைக்கும் பொழுது என்னை காப்பவன் ஒருவன் இருக்கின்றான் என்ற நம்பிக்கை நமக்கு வருகிறது. ஆறாவது பாசுரம் திருமுகம். பின்னர் ஆழ்வார் பெருமானுடைய திருமுகத்தை நோக்குகிறார். அரங்கனுடைய திருமுகம் தாமரை மலரை போன்றது. அதில் கருணை நிறைந்த திருக்கண்கள், அதில் பக்தர்கள் இருக்கும் புன்னகை, அதில் எல்லோரையும் அரவணைக்கும் அன்பு. பெருமானுடைய முகத்தை பார்க்கும் பொழுது ஆழ்வாரின் மனம் முழுவதும் அந்த அழகில் கரைந்து விடுகிறது. இறைவனை பார்க்கும் போது எந்த உணர்வையை விட இறைவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற உணர்வே பக்தனுக்கு மிகப்பெரிய ஆறுதலை தருகிறது. ஏழாவது பாசுரம் திருக்கண்கள். அரங்கனுடைய திருக்கண்கள் கருணையின் அடையாளமாக விளங்குகின்றன. அந்த கண்கள் தாமரை மலரை போன்றவை. அவை பக்தர்களை அன்புடன் நோக்குகின்றன. பெருமானுடைய திருக்கண்களில் ஒரு பார்வை கிடைத்தாலே போதும், வாழ்க்கையின் நம்பிக்கை பிறக்கும். ஆழ்வாருக்கு அந்த கண்களில் அதிலிருந்து தன் பார்வையை திருப்ப முடியவில்லை. எட்டாவது பாசுரம் திருவாய். அடுத்து ஆழ்வார் பெருமானுடைய திருவாய் அனுபவிக்கிறார். அந்த திருவாய் பவளத்தை போன்ற சிவப்புடன் விளங்குகிறது. பெருமானுடைய திருவாய் வேதங்களின் ஆதாரமாகவும், அதே திருவாயிலிருந்து பகவத்கீதை உபதேசம் போன்ற தெய்வீக ஞானம் உலகிற்கு கிடைத்தது. அதனால் பெருமானுடைய திருவாய் அழகின் அடையாளம் மட்டுமல்ல, ஞானத்தின் உற்றாகவும் விளங்குகிறது. ஒன்பதாவது பாசுரம் திருமுடி. இவ்வாறு திருவடியில் தொடங்கி ஆழ்வாரின் அனுபவம் இறுதியில் பெருமானுடைய திருமுடியை அடைகிறது. அரங்கனுடைய திருமுடி தெய்வீக ஒளியுடன் விளங்குகிறது. அந்த திருமுடி எல்லா உலகங்களுக்கும் தலைவனாக விளங்கிய பரம்பொருளின் மகிமையை எடுத்து காட்டுகிறது. திருவடியில் சரணாகதி செய்து தொடங்கி பயணம் திருமுடியில் பெருமானுடைய பரிபூரண மகிமையும் அனுபவிப்பதில் நிறைவு பெறுகிறது. பத்தாவது பாசுரம் பரிபூரண அனுபவம். பத்தாவது பாசுரத்தில் ஆழ்வாரின் அனுபவம் உச்சத்தை அடைகிறது. அரங்கனுடைய திருமேனியை முழுவதுமாக கண்ட பிறகு அவர் வேறு எதையும் விரும்பவில்லை. அவருடைய கண்கள் அரங்கனை பார்த்தன. அவருடைய மனம் அரங்கனை நினைத்தது. அவருடைய உள்ளம் அரங்கனிடம் சரணடைந்தது. இதுதான் அமலாதிபிரான் பாசுரங்களின் மிகப்பெரிய சிறப்பு. அமலாதிபிரான் நமக்கு சொல்லும் செய்தி, இந்த பத்து பாசுரங்களை நாம் ஆழமாக பார்த்தால் இது ஒரு திருமேனி வர்ணனை மட்டும் அல்ல என்பது புரிகிறது. இது ஒரு பக்தனின் ஆன்மீக பயணம். திருவடிகள் சரணாகதி, திருவயிறு பெருமானே எல்லாவற்றிற்கும் ஆதாரம், திருநாபி படைப்பின் ஆதாரம், திருமார்பு தாயாரின் கருணை, திருக்கைகள் பாதுகாப்பு, திருக்கண்கள் கருணை, திருவாய் ஞானமும் அருளும், திருமுடி பரிபூரணமான தெய்வீக மகிமை. இவ்வாறு ஒவ்வொரு திருமேனி உறுப்பையும் தியானிப்பதன் மூலம் பக்தன் படிப்படியாக இறைவனுடன் நெருக்கமான உறவை பெறுகிறான். நிறைவுரை.
திருப்பாணாழ்வார் அரங்கனுடைய திருவடிகளை பார்த்த

0: போது அந்த திருவடிகள் அவருடைய கண்களுக்குள் வந்து பதிந்துவிட்டன. நாமும் நமது மனக்கண்களால் அந்த அரங்கனை பார்க்க முயற்சிக்க வேண்டும். காவேரி நடுவே திருவரங்கத்தில் பள்ளி கொண்டிருக்கும் அரங்கன் இன்றும் பக்தர்களை தன் திருக்கண்களால் பார்த்து கொண்டிருக்கிறான். அவன் திருவடிகளை நினைப்போம். அவன் திருமார்பில் எழுந்தருள் இருக்கும் தாயாரின் கருணையை நாடுவோம். அவனின் திருக்கண்களின் கடாச்சத்தை வேண்டுவோம். அவன் திருவாயின் அருளையும் ஞானத்தையும் பெறுவோம். இறுதியாக நம் மனம் முழுவதையும் அரங்கனுடைய திருவடிகளில் சமர்ப்பிப்போம். திருப்பாணாழ்வாரின் இந்த அற்புதமான 10 பாசுரங்களின் நமக்கு ஒரு பெரிய பாடத்தை சொல்கின்றன. உலகில் எத்தனை அழகுகளை நாம் பார்த்தாலும் அரங்கனுடைய திருமேனி அழகை அனுபவித்து உள்ளதற்கு அதைவிட உயர்ந்த அழகு வேறு இல்லை. அரங்கனுடைய திருவடிகளில் சரணடைந்தால் வாழ்க்கையில் நம்பிக்கையும் அமைதியும் அருளும் கிடைக்கும். திருப்பாணாழ்வார் அனுபவித்த அந்த அரங்க தரிசன ஆனந்தம் நமக்கும் கிடைக்கட்டும். ஸ்ரீரங்க பெருமானின் திருவருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். திருப்பான் ஆழ்வார் அடிகளே சரணம். அருள்மிகு ஸ்ரீரங்கநாதர் எம்பெருமான் பொன்னார் மலரடிகள் சரணம் சரணம். நன்றி. பஜ கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா சிவா திருச்சிற்றம்பலம்.
1: உரையை கேட்டீர்கள். உரையாற்றியவர் ஐயா அஸ்வின் அவர்கள். புரட்டாசி மாத கோவிந்தன் விரதத்தினையொட்டி நாம் அளித்து வந்த இன்றைய ரங்கநாதன் ஆராதனை எனும் சிறப்பு நிகழ்ச்சி நிறைவு பெற உள்ளது. இது மொரிஷஸ் வானொலி. மீண்டும் சந்திப்போம். உங்கள் அனைவருக்கும் என் உளமார்ந்த வணக்கம்.

திருமால் திருவடி போற்றி போற்றி. மேயன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் உளம் நிறைந்த திட்டிக்கும் வெள்ளிக்கிழமை பக்தியுடன் மத்திய வணக்கம். புரட்டாசி கோவிந்தன் விரதத்தையொட்டி நாம் வழங்கி வரும் உங்கள் சிறப்பு நிகழ்ச்சியை கேட்பீர்கள். தொடர்ந்து 1:30 வரை வெள்ளிக்கிழமை இன்றைக்கு செப்டம்பர் 25 புரட்டாசி மாதத்தின் 8 நிகழ்ச்சியில் பக்தி பங்கும் பாடல்களே இடம்பெறும். இதோ முதலில் வருவது கணநாதனை போற்றும் பக்தி மிகும் இந்த பாடல்.

இந்த புரட்டாசி மாதத்தில் காற்றல் கடவுளான விஷ்ணுவை வணங்குவது சிறப்பு. புரட்டாசி சனி விரதம் தமிழ் மாதங்கள் 12 6வது மாதமான புரட்டாசிக்கு தனி மகிமை உண்டு. இது

புரட்டாசி கோவிந்தன் திருவிழா வரும்போது பக்தர்கள் வழிபாட்டு பாடல்களை பாடி வருகின்றார்கள். இவ்வழிபாட்டை சிறுவர்கள் முதல் பெரியோர் வரை ஆகியோரும் விரும்பி பக்தியோடு பாடி வருகின்றார்கள்.

0: கண்ணன் நம்முடம் எனும் சிறப்பு நிகழ்ச்சி வரிசையில் இப்போ வழக்கப்படியாக வருவது உரை. காலையில் ஆரம்பி வானொலியில் ஒளிபரப்பிய உரை இது. இதோ உங்களுக்காக நாம் மறுபடியும் ஒளிபரப்புகின்றோம். ஐயா அஸ்வின்குமார் அவர்கள் ஆற்றிய சிறப்பான முறை புரட்டாசி கோவிந்தன் திருவிழாவினை முன்னிட்டு.
1: ஆறுமுகு ராமபிரான் மலரடிகள் சரணம் சரணம். அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். இன்று நான் பேசப்போகும் தலைப்பு அவதாரம் ராமர், தர்மம் நேர்மை மற்றும் சிறந்த கடமையின் உருவகம் என்பதாகும். இந்த தலைப்பு நாம் இன்று பார்க்க இருக்கிறோம். இந்தியா பண்பாட்டிலும் ஆன்மீகத்திலும் இலக்கணத்திலும் தனக்கென ஒரு உயர்ந்த இடத்தை பெற்றவர் ஸ்ரீ ராமபிரான். அவர் ஒரு மன்னராக மட்டுமல்ல, ஒரு சிறந்த மகனாகவும் கணவனாகவும் சகோதரனாகவும் நண்பராகவும் தலைவராகவும் வாழ்ந்து காட்டியவர். அதனால் அவர் மரியாதை புருஷோத்தமன் என்று போற்றப்படுகிறார். இராமாயணம் என்பது வெறும் ஒரு பழங்கால கதை அல்ல. அது மனிதனின் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை எடுத்து காட்டும் ஒரு வாழ்க்கையை படமாகவும், அதில் ராமரின் வாழ்க்கை தர்மம் நேர்மை தியாகம் பொறுப்பு மற்றும் கடமை ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை நமக்கு எடுத்து உரைக்கிறது. தர்மத்தின் உருவகம் ராமரின் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான பண்பு தர்மம். தர்மம் என்றால் வெறும் மதச்சடங்கு என்று பொருள் அல்ல. ஒருவர் தன்னுடைய நிலையை பொறுப்பு மற்றும் சூழ்நிலைக்கேற்ப செய்ய வேண்டிய சரியான கடமையை செய்வதே தர்மம். ராமர் தன்னுடைய வாழ்க்கையில் எத்தனை சிரமங்கள் வந்தாலும் தர்மத்தை விட்டு விடவில்லை. அயோத்தி மன்னர் தசரதர் கையேக்கு அளித்த வாக்குறுதியின் காரணமாக ராமர் 14 ஆண்டுகள் வனவாசம் செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. ராமர் விரும்பியிருந்தால் அந்த முடிவை எதிர்த்திருக்கலாம். மக்களின் ஆதரவும் அவருக்கு இருந்தது. அதனால் அவர் தந்தையின் வாக்கை மதித்தவர். அவர் அரச பதவியை விட தந்தையின் வாக்கையும் தர்மத்தையும் உயர்வாக கருதினார். இதிலிருந்து நாம் ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக்கொள்கிறோம். வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கும் உரிமைகளை விட நாம் நிறைவேற்ற வேண்டிய கடமைகள் முக்கியமானவை. சிறந்த மகன் ராமன் ஒரு சிறந்த மகனாகவும் விளங்கினார். தந்தையின் கட்டளையை மதித்ததோடு மட்டுமல்லாமல் தந்தனையின் மனவேதனையும் புரிந்து கொண்டார். தசரதர் தன் மகனை பிரிய விரும்பவில்லை. இருந்தாலும் கொடுத்த வாக்கை முடியாத நிலை அவருக்கு ஏற்பட்டது. ராமர் தந்தையை குற்றம் சாட்டவில்லை, கையேயும் வெறுப்பவில்லை. மாறாக அமைதியாக வனத்திற்கு சென்றார். இன்றைய வாழ்க்கையில் சிறிய கருத்து வேறுபாடுகளுக்கே குடும்பங்களில் பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. இப்படிப்பட்ட சூழலில் ராமரின் வாழ்க்கை நமக்கு பொறுமையும் பெரியவர்களை மதிக்கும் பண்பையும் கற்றுத்தருகிறது. கடமையின் உருவகம் ராமரின் வாழ்க்கையின் மற்றொரு முக்கிய அம்சம் கடமை உணர்வு. ஒரு இளவரசராக இருந்தபோது அவர் மக்களுக்காக வாழ்ந்தார். வனவாசத்தில் இருந்தபோதும் தனது கடமையை மறக்கவில்லை. சீதையை ராவணன் கடத்தி சென்ற பொழுது அவர் மானம் உடைத்தாலும் முயற்சியை கைவிடவில்லை. சுக்கிரன் அனுமான் மற்றும் வானர படையினருடன் இணைந்து சீதையை தேடினார். இங்கே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னவென்றால், சிரமங்கள் நம்முடைய கடமையை நிறுத்துவதற்கான காரணமாக இருக்கக்கூடாது. எத்தனை தடைகள் வந்தாலும் சரியான பாதையில் தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும். சிறந்த கணவன் ராமர் சீதையின் மீது ஆழ்ந்த அன்பும் மரியாதையும் கொண்டிருந்தார். வனவாசத்திற்கு செல்லும் போது சீதை

0: தன்னுடன் வர விரும்பினார். வனவாச வாழ்க்கையின் சிரமங்களை எடுத்து கூறி ராமர் முதலில் அவரை தடுக்க முயன்றார். ஆனால் சீதை தனது முடிவில் உறுதியாக இருந்த பொழுது இருவரும் ஒன்றாக வனத்திற்கு சென்றனர். இது திருமண வாழ்க்கையில் அன்பு புரிதல் மற்றும் ஒருவருக்கொருவர் துணையாக இருப்பதன் முக்கியத்துவத்தை எடுத்து காட்டுகிறது. சிறந்த சகோதரர் ராமரின் சகோதர அன்பும் குறிப்பிடத்தக்கது. லக்ஷ்மணனின் ராமருடன் வனவாசம் செல்ல முடிவு செய்தார். 14 ஆண்கள் காட்டில் சகோதரனுடன் இருந்து அவருக்கு துணையாக இருந்தார். அதேபோல் பரதனும் ராமரின் மீது மிகுந்த அன்பு மரியாதையும் கொண்டிருந்தார். ராமர் அயோத்திக்கு திரும்பும் வரை பரதன் அரசன சிம்மாசனத்தில் அமராமல் ராமரின் பாதுகைகளை வைத்து ஆட்சி செய்ததாக இராமாயணம் கூறுகிறது. இதன் மூலம் சகோதரர்களிடையேயான அன்பு, தியாகம் மற்றும் பரஸ்பர மரியாதை எவ்வளவு உயர்ந்தது என்பதை நாம் அறியலாம். ராமரும் அனுமானும் ராமரின் வாழ்க்கையில் அனுமானின் பங்கு மிகச்சிறந்து சிறப்பு வாய்ந்ததானது. அனுமான் ராமரிடம் காட்டிய பக்தி, விசுவாசம் மற்றும் சேவை உணர்வு நமக்கு ஒரு சிறந்த முன் உதாரணமாக விளங்குகிறது. ராமரும் அனுமானை வெறும் ஒரு சேவகராக பார்க்கவில்லை. அவரது திறமை, உண்மை, அர்ப்பணிப்பு ஆகியவற்றை மதித்தார். இதிலிருந்து ஒரு நல்ல தலைவரின் பண்பையும் நாம் கற்றுக்கொள்ளலாம். ஒரு நல்ல தலைவர் தன்னை சுற்றியுள்ளவர்களை திறமையை மதித்து அவர்களை ஊக்குவிக்க வேண்டும். ராமர் ராவணனை வென்றது வெறும் ஒரு பெயரில் பெற்ற வெற்றியாக மட்டும் பார்க்கப்படுவதில்லை. அது தர்மம் அதர்மத்தின் மீது பெற்ற வெற்றி என்ற அடையாளமாக கருதப்படுகிறது. ராவணன் மிகுந்த அறிவும் வலியும் ஆற்றலும் கொண்டவன். ஆனால் அவனுடைய அகங்காரமும் தவறான செயல்களும் அவனுடைய வீழ்ச்சிக்கு காரணமாகின. இதன் மூலம் நாம் ஒரு மிகப்பெரிய வாழ்க்கை பாடத்தை பெறுகிறோம். அறிவு அதிகாரமும் மட்டும் போதாது, அவற்றை நல்ல வழியில் பயன்படுத்தவும் பண்பும் வேண்டும். இன்றைய வாழ்க்கையில் ராமரின் முக்கியத்துவம். இன்றைய உலகம் வேகமாக மாறிக்கொண்டே இருக்கிறது. தொழில்நுட்பம் வளர்கிறது, மனிதர்களின் வாழ்க்கை வசதியாகிறது. ஆனால் நேர்மை, பொறுமை, குடும்ப பாசம், பொறுப்பு, கடமை உணர்வு போன்ற மனித பண்புகள் எப்போதும் முக்கியமானவையே. மாணவர்கள் ராமரிடம் இருந்து ஒழுக்கத்தையும், பெற்றோரை மதிப்பதையும், ஆசிரியர்களுக்கு மரியாதை செலுத்துவதையும், கடின உழைப்பினையும் கற்றுக்கொள்ளலாம். இளைஞர்கள் ராமரிடம் இருந்து தன்னம்பிக்கை, பொறுப்பு மற்றும் தலைமையை பண்புகளை கற்றுக்கொள்ளலாம். பெற்றோர்கள் ராமரின் வாழ்க்கையில் இருந்து குடும்ப அன்பையும் தியாகத்தையும் கற்றுக்கொள்ளலாம். தலைவர்கள் ராமனிடம் இருந்து நேர்மையான ஆட்சியை மற்றும் மக்களின் நலனை முன்னிலைப்படுத்தி பண்பு கற்றுக்கொள்ளலாம். நிறைவு உரை. அன்புடையவர்களே, ஸ்ரீராமரின் வாழ்க்கை நமக்கு ஒரு மிகப்பெரிய உண்மையை சொல்கிறது. சரியான பாதை எப்போதும் எளிதானதாக இருப்பது, ஆனால் சரியான பாதையில் நடப்பதே உண்மையான வெற்றி. ராமர் அரண்மனையில் இருந்தபோது தர்மனை பின்பற்றினார். காட்டில் இருந்தபோதும் தர்மத்தை பின்பற்றினார். போர்க்களத்தில் தர்மனை பின்பற்றினார். அதனால் தான் அவர் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு பிறகும் மக்களின் மனதில் வாழ்கிறார். ராமர் நமக்கு கற்றதும் முக்கியமான பண்புகளை நாம் நம் வாழ்க்கையிலும் பின்பற்ற வேண்டும். தர்மத்தை கடைபிடிப்போம், நேர்மையாக வாழ்வோம், நமது கடமையை செய்வோம், பெற்றோரை மதிப்போம், மற்றவர்களுக்கு உதவுவோம், அரங்கத்தை தவிர்ப்போம், நன்மையை பாதையில் நடப்போம். இறுதியாக ராமரின் வாழ்க்கையை பின்பற்றுவது என்பது அவரை பற்றி பேசுவதில் மட்டுமில்லை, அவர் காட்டிய தர்மம், அன்பு, நேர்மை, தியாகம் மற்றும் கடமை உணர்வை நம் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதில் தான் உள்ளது. தர்மம் வெல்லும், அதர்மம் அழியும், நன்மை என்றும் நிலைத்திருக்கும். நன்றி, வணக்கம். பஜ கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா.
1: இதுவரை நீங்கள் கேட்டு வந்தீர்கள் ஐயா அஸ்வின்குமார் அவர்கள் ஆற்றிய உரை. ஐயா அவர்களுக்கு எமது பெரும் நன்றியை கூறுகின்றோம். புரட்டாசி கோவிந்தன் திருவிழாவினை முடித்து உங்களுக்கு எமது அறிவிப்புகள். நாளைக்கு சனி

26ஆம் தேதி கோவிந்தன் திருவிழா. 2வது சனிக்கிழமை கோவிந்தன் திருவிழா ஓர் இரவு முழுதும் நடைபெற உள்ள திருக்கோவில்களிலும் இடங்களிலும் இஸ்தன்லி ரோஸில் கிருஷ்ணன் மிஸ்ரி தமிழ் பருவகால சங்கம் கோவில் நடராசன் எபன் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில் ஃபினிக்ஸ் கம்ஃபுகோ ஸ்ரீ மாரியம்மன் கோவில் சங்கம் ஆயுதா வக்வா ஸ்ரீ ராமர் திருக்கோவில் கொங்கவால் கியூபிக் மகாசிவஸ்வமிய திருக்கோவில் ஒக்குலே லமேரி ஸ்ட்ரீட் ஸ்ரீ மாரியம்மன் திருக்கோவில் பூர்வி வலிதெப்ரெட் மாரியம்மன் கோவில் சங்கம் ஒயல் ரோட் கண்டுவன் ஆஃப் வஸ் சிகிராத் முத்தமிழ் கூட்டம் கருளலு போர்ட்லுவி வலிதெப்ரெட் அருள்மிகு திரௌபதியம்மன் திருக்கோவில் லக்வீன் விக்டோரியா அருள்மிகு பால சிவஸ்வமிய திருக்கோவில் ஒயல் ரோட் ஜெபே ரோஸ்பெல் ஹிந்து தமிழ் பரோபகார இந்து மகாஜன சங்கம் ஒயல் ரோட் சத்யுபேர் மகா லட்சுமி திருக்கோவில் ஒயல் ரோட் பவாலோமேப அருள்மிகு விநாயகர் சீதாளம்மன் திருக்கோவில் ஒயல் ரோட் லெஸ்காலியே மாரியம்மன் மெஞ்ஞான சங்கம் மோத்தப அருள்மிகு சிவஸ்வமியர் திருக்கோவில் ஒயல் ரோட் சத்யுபேர் தமிழ் சங்கம் தேராசின் சுயாக் மாரியம்மன் கோவில் கழகம் சுமே கொஞ்சி தமிழ் டெம்பிள் திருவுள்ள சுமே கொஞ்சி சமுனி அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில் நாம் குறிப்பிட்ட திருக்கோவில்களிலும் இடங்களிலும் நாளைக்கு சனிக்கிழமை செப்டம்பர் 26ஆம் தேதி ஓர் இரவு முழுதும் ஓல் நைட் மாலை 5 மணி முதல் மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை விடிய காலையில் 5 மணி வரை ஓர் இரவு முழுதும் கோவிந்தன் திருவிழா நடைபெற உள்ளது. நாளைக்கும் சனிக்கிழமை 26ஆம் தேதி கோவிந்தன் திருவிழா நள்ளிரவு வரை நடைபெற உள்ள திருக்கோவில்களிலும் இடங்களிலும் மோகோஷ் புபாசே முருகக்கடவுள் முன்னேற்ற கழகம் மூசிஞ்சொலியின் கற்றமோன் அருள்மிகு சிவஸ்வமியர் திருக்கோவில் பாம்பு அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில் பேத்து கொஞ்சு வக்வா அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில் கத்தாகோ உக்குலே அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில் மோதிசே அல்மா செம்பிய மாரியம்மன் ஒற்றுமை சங்கம் வயல்ரோட் மோசல் மோசத்தோன்றை தமிழ் இறைவன் கோவில் கழகம் பெலோம் புத்தோ வில்லேஜ் அருள்மிகு சிவஸ்வமியர் திருக்கோவில் ஹரியஜோபா மகா மாரியம்மன் திருக்கோவில் பிளாக் கோண்டிமாஸ் மாரியம்மன் கோவில் கழகம் பொனக்கோய் தமிழ் கோவில் கழகம் சுவாசி ரோட் பிளண்டெகோஸ் சிவஸ்வமியர் கோவில் கழகம் ஒயல் ரோட் குளினி அருள்மிகு சிங்கம காளியம்மன் திருக்கோவில் ஒயல் ரோட் மாதாபியர் ஸ்ரீ திரௌபதியம்மன் திருக்கோவில் ஆகிய திருக்கோவில்களிலும் மற்றும் இடங்களிலும் நாளைக்கு சனிக்கிழமை செப்டம்பர் 26ஆம் தேதி கோவிந்தன் திருவிழா நள்ளிரவு வரை டில் மிட் நைட் மாலை 4 மணி அளவில் நள்ளிரவு 12 மணி வரை கோவிந்தன் திருவிழா நடைபெற உள்ளது. நீங்கள் கேட்டவை எமது அறிவிப்புகள். சிறப்பு நிகழ்ச்சிக்கு மீண்டும் வருகின்றோம். கண்ணனவுடம் எனும் சிறப்பு நிகழ்ச்சி திருமாலை போற்றும் பக்தி மிகும் பாடல்கள் கண்ணனை போற்றும் பக்தி மிகும் பாடல்கள் இதோ வருவது. கும்மி பாடல் பாட்டுக்கு குரல் கொடுத்தவர் காலச்சென்ற இசைமணி ஓடுவர் அரங்கநாகி நாயுது அம்மையார் அவர்கள் கம்பீரமான குரலில் வரும் இக்கும்மி பாடல் சீரும் சிறப்புடனும்

திருவிழாவினை முன்னிட்டு எமது தொலைக்காட்சி மற்றும் வானொலி அறிவிப்பினையும் கேளுங்கள். நாளைக்கு எமது தொலைக்காட்சியில் தமிழ் அலைவரிசையில் தமிழ் சேனல் 6 MBC 6 வரிசையில் நாளைக்கு காங்கோப் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவிலிருந்து நடைபெறப் போகும் கோவிந்தன் திருவிழாவின் போது இரவு 9 முதல் நள்ளிரவு 12:30 மணி வரை சிறப்பு நிகழ்ச்சி நே நிகழ்ச்சியாக பரப்பப்படும் என்பதை உங்களுக்கு மகிழ்ச்சியுடன் அறிவிக்கிறோம். மேலும் எமது வானொலியில் நாளைக்கு எமது RM3 வானொலியில் நள்ளிரவு மணி முதல் விடியற்காலை ஞாயிற்றுக்கிழமை விடியற்காலை 5 வரை கோவிந்தா போற்றி எனும் சிறப்பு நிகழ்ச்சி கோஃபோகோ அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவிலிருந்து நடைபெறப் போகும் கோவிந்தன் திருவிழாவின் போது நேர் அஞ்சல் செய்யப்படும் என்பதை உங்களுக்கு மகிழ்ச்சியுடன் அறிவிக்கிறோம். எனவே அச்சிறப்பு நிகழ்ச்சிகளை கேட்க மறவாதீர்கள், பார்க்க தவறாதீர்கள். நீங்கள் கேட்டவை எமது அறிவிப்புகள்.

சனிக்கிழமைகளில் பெருமாளை வழிபட்டால் எல்லா விதமான கஷ்டங்களும் நீங்கி வளமான வாழ்வு கிட்டும் என்பது நம் மரத்தின் மரபு வழி நம்பிக்கை. ஸ்ரீ கோவிந்த நாராயண கோபாலா.

இது மாதிரி அம்பிகை நாகநாசன் அவர்கள் பாடிய பக்திமிகும் பாட்டுக்கு அடுத்து திருமதி அர்ச்சிதா மருடி அவர்கள் குழுவினரும் சேர்ந்து பாடும் பக்திமிகும் இந்த பாடல் மாயாவதா ரஷ்வை கண்ணா.

சாது சச்சனர்கள் எப்போதும் வசித்து வரும் தவமனமே பிருந்தாவனமே. நம் வாழ்வில் என்றும் குறையாத அஷ்ட ஸ்வரங்களையும் நல்ல ஆரோக்கியத்தையும் காக்கும் கடவுள் நமக்கு அளித்தருவார். தூய்மையான பக்தியோடு நாம் இருக்கும் போது அந்த முழு கடவுளின் பேரருள் நம் இல்லங்கள் எப்போ

நாம் வழங்கிய உங்களின்றைய சிறப்பு நிகழ்ச்சி கண்ணனமுடமையினும் சிறப்பு நிகழ்ச்சியின் பாடலுடன் காலச்சென்ற இசைமணி ஓடுவர் அரங்கன் நாயகி நாயுடு அம்மையார் அவர்கள் கம்பீரமான குரலில் பாடலுடன் நிறைவு பெற உள்ளது. அடுத்த நிகழ்ச்சியை நாம் உங்களை மீண்டும் சந்திப்போம். நேர்களை அதுவரையில் உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். கோவிந்த நாம சங்க

0: This is Radio Marches.
1: 您好
2: ，Assalamualaikum.
3: Kim to Mauritius.
4: Namaskar.
5: Shodharandiriki hrudaya purvaka namaskaram.
6: Ungal anaivarukkum vanakkam.
7: Radio Mauritius par dil se swagat hai aap sabhi ka.
8: மொரிஷஸ் வானொலியில் இரவு தோறும் 7 மணி முதல் 7:30 மணி வரை இசையருவி.
9: அன்பும் பக்தியும் நிறைந்த இனிய மாலை வணக்கம் நேயர்களே. மனதிற்கு இதம் தரும் இசையோடும் உள்ளத்திற்கு அமைதி தரும் இறை நாமத்தோடும் மீண்டும் மலர்கிறது உங்கள் இசையருவி எனும் நிகழ்ச்சி. இன்றைய 30 நிமிடங்களை ஸ்ரீமன் நாராயணனின் திருவடிகளுக்கு சமர்ப்பிப்போம். சங்கு சக்கரம் ஏந்தி திருமகளுடன் அருள் பாலிக்கும் பெருமாளை மனக்கண்ணில் கண்டு இந்த பக்தி பயணத்தை தொடங்குவோம். இதோ இன்றைய முதல் இனிய பக்தி பாடல்.

நேயர்களே, நாராயணன் என்ற திருநாமம் நம் உள்ளத்திற்கு ஒரு தனி அமைதியை தருகிறது. கோவிலில் இருந்தால்தான் இறைவனை நினைக்க வேண்டும் என்பதில்லை. நாம் எங்கு இருந்தாலும் மனம் தூய்மையாக இருந்தால் அங்கேயே இறை சிந்தனை மலரலாம். இந்த மாலை வேளையில் சில நிமிடங்கள் நம் கவலைகளை ஒதுக்கி வைத்து ஓம் நமோ நாராயணாய என்று மனதில் சொல்லியபடி அடுத்த பாடலை கேட்போம்.

அன்னையின் திருமகளையும் சேர்த்து வணங்குவது நமது வழிபாட்டு மரபின் சிறப்புகளில் ஒன்று. மகாலட்சுமி என்றாலே செல்வம் மட்டுமல்ல, மங்களம், மன நிறைவு, நல்லொழுக்கம், குடும்ப ஒற்றுமை ஆகியவற்றையும் நினைவுபடுத்துகின்றோம். திருமகளின் கருணையும் திருமாலின் திருவருளும் நமது இல்லங்களில் என்றும் நிலைத்திருக்கட்டும். இந்த அழகான வேண்டுதலுடன் அடுத்த பக்தி பாடலை கேட்போமாக.

நேயர்களே, வாழ்க்கையில் மிகப்பெரிய செல்வம் என்ன என்று தெரியுமா? மன நிம்மதி, நல்ல உடல்நலம், அன்பான உறவுகள் மற்றும் நிம்மதியான உறங்கக்கூடிய மனம், இவையும் விலை மதிப்பற்ற செல்வங்களே. நமக்கு கிடைத்தவற்றை மதித்து இல்லாதவற்றை பெற நேர்மையாக உழைத்து இறைவனின் மீது நம்பிக்கை வைத்து முன்னேறுவோம். அந்த எண்ணத்துடன் அடுத்த திருமால் பாடலை கேட்போமாக.

வானொலி நேயர்களே, இசை அறுவை எனும் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் புவனேஸ்வரி. ஒற்றுமை பெருகட்டும், அனைவருடைய நல்ல முயற்சிகளும் வெற்றியை தரட்டும். ஓம் நமோ நாராயணாய, ஸ்ரீமன் நாராயணாய. கோவிந்தா கோவிந்தா.